சரியாது 10 கண்டு 2 நிமிஷம் நிகழ்க்க நமக்குமே ரேடியோ சாரங்கநாட் 7.8 FM உங்கள் தொழிற்சாவடி நேரத்தை சார்ந்த காரியக்கிரமம் இனித்தைய தொழிற்சாவடி காரியக்கிரமக்கும் நிகழ்க்க மாத்திரைகள மோக்கி திஞ்சு சொல்மேல் அன்னைக்கு மோக்கி தாரிச்சுக்கிறீங்க குலால் இனித்தைய காரியக்கிரமோட பார்த்துருங்க போய் தொழிற்சாவடி பண்ணக்கா தொழிலாடுதா ஆச்சார விச்சார சம்ஸ்கிருதி பரப்போக்குத்த நெம்பொழு இந்த பத்த வேத மருந்துகள் நம்ம பார்த்துருந்துப்போம் நிக்கல்ல கொடுத்து பார்த்துருவார் ஆ விஷயக்கு சம்மந்தப்பட்டது ஜாத்து விசாரங்கள் பட்டோன்னு நம்ம தோணி இனித்த ஈ காரியக்கிரமோட வா விஷயத்த பற்றி பார்த்துருவார்ப்பா அப்போ பிரச்சின கொஞ்சம் எல்ல மட்டத்தை உமேதுப்போம் கரின தொழிற்சாவட்டு நம்ம மரியாதை பற்றி பார்த்துருத்தா மரியாதை வரணும்னு அதுல மரியாதை பத்துதுன்னு அத்தண்டா கொஞ்சம் ஜாத்து மரியாதை பற்றிட்டு கடைசிதுன்னு அஞ்சு அதுப்புனாக்கா ஈ தொழிற்சாவட்டு வா விஷயத்தை பற்றி பார்த்துருந்தேன் பண்ணண்டா மரியாதை பண்ணாங்க மரியாதை துக்க பரப்புனா கொஞ்சாத்து மரியாதை துக்க நடப்புனா கொஞ்சாத்து கிருஷி சட்டுவாட்டிக்கலு அவத்த பக்கத்தில் நம்ம பார்த்துருதான் இருக்கும்பே அண்ட் அவத்த ஒட்டுக்கு மரியாதை உபர் மித்தறது பரப்புனா கொஞ்சாத்து மீன் உப்புற இத்தது கொஞ்சாத்து மீன் இத்த உபர் மித்தறது பரந்து அண்ட் கெலவன் திக்கடு அஞ்சினப்புறம் கொஞ்சாத்து சன்னிவேஷம் மஸ்த் கம்மி ஆகும் உபர் மித்தறது பரப்புனா மீன் நிக்கல் தொழிலாக்க உபர் மெத்த வரத்து மெத்த வரத்து பிற வரப்பு நினச்சா மீன் தான் அவ்வளோ பூரா பண்ண நிக்கல் தொழில் நினச்சா மீன்லே இன்றைய காரியக்கிரம பார்த்துருளி அஞ்சனே நம்ம மீன் பண்ணப்போனவு நம்ம கூட்டில் தக்கலுக்கு அதில் நம்ம தூவேருக்கு முக்கியவாய் நினச்சி வந்து ஆஹாரான்னு பண்ணொழி பண்ணா மாத்தா தெரிசத ஒட்டுக்கும் நம்ம வந்து மீன்லாம் நம்ம கச்சிப்பு மருந்து தின் பண்ணி நம்ம தூவி நினச்சது பண்ணக்கா மீன் சுதட்டி திக்கணும் நமக்கு கடல் த மீன் திக்கணும் அத்தண்டா கொஞ்சம் உபர் பத்து மித்தது வரப்பு நினச்சினா மீன் லாதிப்பு தோடு திக்கு நினச்சின மீன் லாது பார்த்தினா கெதுட்டு திக்கு நினச்சின மீன் லாது இப்போ சப்பித்த பே தெரியத்துட்டு மீன் நம்ம ஜாத்து விபாக வந்துட்டு தூவல் சதுப்புனாக ஈ உபர் மித்தது வரப்பு நினச்சின மீன் இந்த பகெட்டில் பார்த்துருல அத்தனை மீன் வந்து பண்ணாக்க ஆ கொஞ்சம் விஷயத்துக்கு சம்மந்தப்பட்டதில் இன்றைய காரியக்கிரமோட பார்த்துருளி தான் இப்போ நம்ம மரியாதை பண்ணாக்க மீன் மஸ்து கம்மியாகும் மீன்ஸா நமக்கு மார்க்கெட்டில் திக்குறன்னு சொன்ன மீன் இப்போ கம்மியாகணும் அப்போ கொஞ்சாத்த சுத்த மீன் பத்துது பத்து நாக்குள்ள உள்ளேரு அத்தண்டா உபர் மித்தறது வரப்பு நினச்சின மீன்லாம் பத்து நாக்கள் உள்ளேரு அஞ்சாவது போனாக உபர் மித்தறது வரப்பு நினச்சின மீன் பெத்த பேத்தடித்த மீன் அவு மடைஞ்சி ஆதிப்போ அத்தண்டா நம்ம முகுடாதிப்போ தெஞ்சி ஆதிப்போ மொரண்டை ஆதிப்போ அத்தண்டா நர்த்தை ஆதிப்பு கண்டெடுத்துக்கு நினச்சின நர்த்தை ஆதிப்பு ஒன்று பூராத்து இறக்கிக்கோ நிற்குது இத்ததா கால பதிலாத்துல அஞ்சன கொஞ்சம் ஆத்து சன்னிவேஷம் மஸ்து கம்மி ஆத்துல அஞ்சதுப்பு நான் நிக்கல் தூவி நினச்சின ஆ தினக்குள்ளே இத்தைய காரியக்கிரமோட பட்டோனி ஆஜி மூஞ்சி ஆஜி நாலு ரெண்டு சொன்னி நாலு ஒரும்ப நாலு ஒரும்ப இவ்வளவு சங்கிட்டு இத்தையில் உள்ள இருக்கல கொஞ்சம் திக்கிடு ஹள்ளி ஹள்ளி ரெட்டு போகிற போப்பிடு மீன் பத்திரப்புற தெஞ்சி ஆதிப்போ அத்தனா முடிஞ்சு நினைப்பு பத்தது கணப்பே அண்ட் இத்த மஸ்து கம்மியாது அண்ட் நிக்கல் தும்புத தினக்குள்ள நெம்பு மலத்துல அஞ்சு நர்த்தன் பண்ணாக்க நர்த்தது கொஞ்சாத்து நினைப்பு கண்டல் எடுப்புற ஜாஸ்தி தீயறதி போனிருக்கு இத்த கொஞ்சாத்து காரணம் எடுத்து நர்த்தல தூரம் ஆத்துல நர்த்த பண்ணா நம்ம கண்டக்கு ராசாயனிக இப்பாய் நினச்சாலும் இங்கே கொஞ்சம் ஆத்து மருத்துவ பிறகு நம்ம சிம்படை நம்ம பஞ்சாது நர்த்தல இப்போ தூயரை திக்கு வந்துச்சு அவத்த ஒட்டுக்கும் நம்ம தூவல் நிற்கிறது தும்புற நக்குறு பிற தூயரை திக்கு வந்துக்கணும் மண்ணு தள்ளிட்டு நக்குறித்து வந்துடும் அதில் கண்டல் எடுத்து தீரை திக்கு வந்துடும் இத்தா நக்குருல தூயரை திக்குச்சு அஞ்சாவது பிறகு அப்படி வேத்த காரணம் இருக்குது நம்ம பூமியில மலினா ஆக்குது நம்ம மண்ணில் மலினா ஆக்குது அது பிறகு அதுக்கு உந்திர ஜாகையாயிடுச்சு நிலையிட்டு வந்ததுனால அது போத்துனே தூவலி ஆனால் உபர் மித்தது பரப்புனா மீந்த வகைட்டு நிக்கல் நெம்பு மனசு பார்த்துல நிக்கல்ல கொஞ்சம் ஆத்து கண்டதை பரிட்டு நக்கலாதிப்பு தோட்டத பரிட்டு நக்கலாதிப்பு அஞ்சு நக்கல் அப்புறம் அஞ்சன அனுபவம் அப்புறம் மஸ்து போட்டு கொஞ்சம் அது நாங்கள் லெப்பு கொடுத்து பார்த்துருடாயின சங்கை ஆஜி மூச்சு ஆஜி நாலு ரெண்டு சொன்ன நாலு ஒன்ப நாலு ஒன்ப இவங்க சங்கைக்கு நம்ம கொஞ்சம் பொருளை கண்டிப்பதா எஸ்பி பாலசுப்ரமணியம் சொரட்டு வரணும் கேணுன்னு பல்லி உங்கள் ரேடியோ சார் 7.8 FM ரங்கு ரங்கு தான் பதில்

பொறுத்து சரியாது 10:40 நிகழ்ச்சியானது பண்ணி ரேடியோ சாரங்கநாட் 7.8 FM இந்த தொழிற்சாவடி நேரப்பிரசாரத காரியக்கிரம் எனக்கு ஏனந்துள்ளார். தொழிற்சாவட்டு பார்த்துருந்து புரிஞ்சுனா விஷயத்தை பண்ணா உபர் மீந்த பகிட்டு பார்த்துருந்தேன். உபர் மீந்த கொஞ்சம் ஆத்து விசாரணை பற்றி தெரிப்போம் நித்த ஒட்டுக்கும் கண்டெடுத்துக்கும் நினச்சினா நர்த்தத பகிட்டில் கொஞ்சம் ஆத்து பரிச்சயம் அழுத்து குறிப்பு நினச்சினா கஜ்ஜன் இதே காரியக்கிரம மல்தொந்தில் லெப்பு கொர்லே ஆஜி மூச்சி ஆஜி நாலு ரெட்டு சொன்னே 4 1 4 1 ஈ கொஞ்சம் சங்கைக்கு அஞ்சனி நர்த்தே தின்பு நினச்சினா கொஞ்சம் ஆத்து தெனசிலு அத்தனை பதுக்கு நினச்சினா ஜாகே இன்னைக்கு கொத்தி பிள்ளாக்க நீ கண்டா பந்து கண்டடு பதுக்குணவு அஞ்சனி தின்பு நினச்சினா அதை தெனசதாத பண்டா நர்த்தலு மண்ணுத உல இப்பு நெடுதாவர பாமஜி கெசரு மண்ணு தீந்ததே பதுக்குடும் கண்டொலெடு இப்பு நினச்சின ஈ ஜீவிலு பகெல்டு பெச்சுகு மண்ணுத மித்து பர்ப்புச்சா அவை பையத தம்புத பொறுத்துக்கு மண்ணுத மித்து பர்த்தது சேருவா பண்புனேன்னு தூவலி நம்ம அஞ்சனி நடத்தத ஷரீரா மித்தத சங்கத ரூப்படும் கொஞ்சம் சிப்பு அஞ்சனி உத்தத மீசை உண்டு ஐக்கு சிப்பு உப்பு நெடுத்து அவைக்கு அவன் ரக்ஷணம் அல்பர் அவஞ்சி உபயோக அப்படணும் அவைத ஒட்டுகு அந்த சாதாரண 15 to 20 வருஷம் முட்டல நர்த்தரும் நீரிடு பதுக்குவா அவே உனனு நீரிடுது பிதை தெத்துண்ட ரெட்டு இச்சான மூஜு தின மாத்திர பதுக்கு நினச்சினவு அவத்தந்த நம்ம கிருஷிக்கேரு கலசு நினச்சின யந்திரம் எடுது அஞ்சனை ராசாயனிக கொப்பல் எடுத்து நர்த்தலு சைப்புனே நம்ம தூவலி அஞ்சனை நர்த்தலு வர தெத்து தீனாக சரி சுமார் 200 to 300 தாத்து தெத்து தீப்பா ஆண்டா நீரிடு தெத்திலு ஒரிவுன மஸ்து கம்மி அஞ்சாது புனகா இந்த இன்ச்சின நடத்தலு பூரா ஹெச்சாது அழிது போந்துண்டு அஞ்சனே பெத்த பேத்த ரீத்துதான் வந்துட்டு கலசுது நம்ம தெனசுக்கு மல்பு நேர்தா வர பெத்த பேத்த ரீத்துத தெனசுன்னு இந்நர்த்தேடு மல்பு நே நம்ம தூவலி நிக்கல லெப்பு குரல பாத்தெர்ல ஆச்சி மூச்சி ஆச்சி நாலு ரெட்டு சொன்னி 4 1 4 1 சங்கைக்கு உபர் தமிகி மீந்த பகிட்டு நான் பார்த்துருந்தில்ல உபர் பத் மீத்து வர்த்தது வரப்பு நினச்சின மீனில் பகிட்டு டாக்டர் கணேசமின் சங்கமாரில் பாரி பொருளோடு பண்ணிரு அஞ்சனி நித்தே காரியக்கிரமோட நிக்கல லெப்பு குரோடு பண்ணித்துனா ஆச்சி மூச்சி ஆச்சி நாலு ரெட்டு சொன்னி 4 1 4 1 ஈ வஞ்சி சங்கைக்கு கேனொந்து பிள்ளை ரேடியோ சாரங்க 7.8 FM ரங்கு ரங்குதான் பதுக்கு

மாத்தர்ல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை பத்தி யான் நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யான நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.